மின்னாடி கோவிட் 19 டேப்லெட் பல்ஜுலால் எங்கான ப்ரோ நீடு வளவளஞ்சு மணி மண்டலான நீரில் கோவிட் ப்ரோ புது மஞ்சினிடம் மீமி கோவிட் வாண்டோ கலனஞ்சு வளைஞ்சு மணிங்குனி ஆணு ப்ரோ மாபஜால் டேப்லெட் வாண்டோ மஞ்சினிடம் ஆல்குமன் இவங்குமண்ட எங்களை காண்கண் புல்க மீமி வாண்ட எங்கப்பால் பீன் மீமி ஜேலஞ்சு இன்னிடு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கோவிட் நீடு நீடியாங்க பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழி குஜோ கான்கன் மெம்மி ஜரே ஏண்டனே புல்காவோட மெம்மி எங்கள் சென்னங்கரோட மண்ட யோங்கு என்னடி டேப்லெட் டேப்லெட் என்னடி மண் காங்கு நல்குல மண் படல் ஊழிஞ்சுங்க நல்கு மண் பஜிடி ஊறாங்க புது என்னடி கலனங்க உழைங்கடே கோவிட் நீடு எங்கள் லனங்க பிடிவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நின்றுடுங்கோ புது மண்ணியானு கிளினிக் கடை செல ஞாபக மண்ணே செலங்கங்குறு நீழ் ஒன்றல் மங்கள் சுலோ மின்னடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்கள் கவு பச்சிடு எங்க மங்கள் ஞாபகம் தெரிஞ்சிச்சா புது மண் மடலிங் படலு நிம்மன் மண வாங்கி இப்போ மின்னடி கடை 1-800-020-080 மின்னடி ஒன்றில் பீன் ஒன்றில் மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுபுரம் டேப்லெட் வாலி பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உலுலு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்க வாலி இன்னிட்டு கோவிட் 19